சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்த பாடல்களை கேட்போம். வாழ்வை வளமாக்கும் விநாயகர் நிவேதனம். விநாயகருக்கு மோதகம், கரும்பு, அவல், பொறி ஆகியவற்றை படைக்க வேண்டும். இந்த நிவேதன பொருட்களுக்குள் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே வளமாகும். மோதகம், இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கிறது. மனதை வெள்ளையாக வைத்துக் கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் படைக்கப்படுகிறது. கரும்பு, கடிப்பதற்கு கடினமானாலும் இனிப்பானது. வாழ்க்கையும் அப்படித்தான், கஷ்டப்பட்டால் இனிமையை காணலாம் என்ற தத்துவத்தின்படி படைக்கப்படுகிறது. அவல், பொறி, இவை ஊதினாலேயே பறக்கக்கூடியவை. இப்பொருட்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை ஊதி தள்ளிவிடவும் விட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

பிள்ளையாரை பெண் வடிவில் காணும் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. பெண்மை கோலம் கொண்ட பிள்ளையார் கணேசினி என்றும் கஜானனி என்றும் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தூண் ஒன்றில் ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை மடக்கியும் நர்த்தனம் ஆடும் இவர் பெண் உரு கொண்டு இரு கரங்களில் அபய வரத முதிரைகளை கொண்டு நிற்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சுவாமி சன்னதி நுழைவு வாயில் கணேசினியின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அவரது கால்கள் புலிக் கால்களாக அமைந்திருப்பதால் வியாக்ரபாத கணேசினி என்று அழைக்கப்படுகிறார். ஒரு பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள், பைபிள் சிந்தனைகள். சகோதரனையும் சகோதரியையும் திட்டக்கூடாது. அவர்களை திட்டுபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். எளிய மனம் கொண்டவர்களை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நாம் துன்பப்படும் போது அவர் நம்மை மீட்பர். அடிமையாய் இருந்தாலும், உரிமை பெற்ற குடிமகனாக இருந்தாலும், நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் கடவுளிடம் இருந்து நன்மையே பெறுவர். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். தீய சொல்லில் இருந்து உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள். வஞ்சக மொழியை உங்கள் வாய்விட்டு விலக்கிவிடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கவனம் சிதறக்கூடாது. ஆலயத்திற்கு சென்றால் நம் கவனம் போதகரின் பிரசங்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் அதை கவனித்து கேட்பது இல்லை. பக்கத்தில் இருப்பவரிடம் வேறு எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தூங்கி வழிகிறார்கள். சிலருக்கு பிரசங்கம் போரடிக்கிறது. யார் பிரசங்கத்தை ஊன்றி கவனித்து தேவ வார்த்தையை கேட்கிறாரோ அவர்கள் மனதை கர்த்தர் குளிரச் செய்வார். ஆண்டவரின் சன்னிதானத்திற்கு சென்றால் அவரிடம், கர்த்தரே, என்னோடு கூட பேசும், உம்முடைய ஞானமான ஆலோசனைகளை எனக்கு தாரும், உம்மை எண்ணும் என் இருதயம் குளிர வகை செய்யும் என்று முழு மனதோடு ஜெபியுங்கள். அவரிடம் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் நம்மை அவரோடு அணைத்துக் கொள்வார். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்போம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். பொன்மொழி கேட்போமா? நபிகள் நாயகம் நமக்கு வழங்கிய நல்லுரைகளை கேட்போம். செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. இன்னும் மனிதனுக்கு எண்ணியதே கிடைக்கும். எவர் தனது எண்ணங்களை மறுமையின் பக்கம் திருப்புகின்றாரோ அவருடைய கவலைகள் எண்ணங்கள் அனைத்திற்கும் இறைவன் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான். உங்களின் உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் பார்த்தே இறைவன் தீர்ப்பளிக்கின்றான். பிறருடைய குற்றங்களை தேடி அலையாதீர்கள். நீங்கள் உயர்ந்த நிலை அடைவதற்காக பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை புறம் பேசாதீர்கள். பிறரிடம் முகம் சுளிக்காதீர்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் உடன் பிறவிகளாக வாழுங்கள் என்பது நபிகள் நாயகம் கூறிய பொன்மொழிகள் ஆகும். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

என்ன வகையான உணவு வகைகளை சாப்பிடலாம் என நபிகள் நாயகம் கூறுகிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நபிகள் நாயகம் அவர்கள் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து கொண்டார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் சொல்வார். கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என்பார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரைப் போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல. தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதிலுள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார், கேண்மையும் பாரார், கிழமை பெரிதொன்றும் கொள்ளார், வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு, நெருக்கம், வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கோரினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒரு முறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்தபொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னிதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

கோயிலுக்கு வராத நாள் இல்லை. போதா குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது. அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும். எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

வணக்கம் இனிய உறவுகளே, இது முரியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. MTRFM ரேடியோ.

வானலையில் மிதந்து வரும் வானொலியுள் புகுந்து உங்கள் வாசலில் வந்து நின்று வணக்கம் கூறிய நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். கலைகத்தின் சிறப்பும் நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிந்து கொள்கின்றேன். முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் இந்த நிகழ்வுக்கு உங்களை நான் இந்த இனிய வேளையில் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே,

தூக்கி வைத்த மேனியை இதமாக தழுவிச் செல்லும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. உறவுகளை, இந்த இனிமையான நல்ல வேளையிலே உங்களை நான் அழைத்துச் செல்லும் இந்த பொதிகை தென்றல், ஆதி மனிதன் அந்த அகத்திய முனிவன் வாழ்ந்த மலையிலிருந்து புறப்பட்ட அந்த காற்றானது தென்றலாக மாறி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வானலையில் தமிழ்ந்து வந்து உங்கள் வாசலில் வந்து முதல் பாடலை தருகின்றது காற்றலையில் பொதிகை தென்றல்.

மேனி தழுவி வீசி தன்ற அந்த தென்றல் கூறி சென்றது நான் பொதிகை தென்றல் என்று வருகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியில் என்றும் கூறி சென்றது அன்பு உறவுகளே. அந்த தென்றல் கூறும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் மேனியை தழுவது மட்டுமல்லாமல் எங்கள் சிந்தனையை தூண்டி செல்கின்றது இந்த பாடல்.

வண்ண நிறத்துடன் வானத்தில் தோன்றிய அந்த வானவில்லிலிருந்து தேடி வந்து என் இல்லத்துக்கு தந்துவிட்டு சென்றது ஆனந்த ராகத்தை மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலை கேட்பதற்கு தினமும் நீங்கள் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை நீங்கள் அழுத்திவிட்டால் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளை எங்கள் பலதரப்பட்ட கலைஞர்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருந்தாக நீங்கள் பருகிக் கொள்ளலாம் என்பது உறவுகளே. தேனினும் இனிய கீதங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பொதிகை தென்றலில் மலர்ந்து வரும் பாடல் தவழ்ந்து வருகிறது எங்கள் வீடு தேடி.

தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து தீந்தமிழில் பாட்டு செய்து எங்கள் காதோரம் வந்து பாடுவதோடு மட்டுமல்லாமல் மேனியெங்கும் தழுவிக்கொண்டு ஓடுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் சேவையில் வரும் பொதிகை தொன்றல். இந்த பொதிகை தொன்றல் என்றும் மலர்ந்து வருகின்றது. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்துடச் செல்ல வேண்டியது எம்டிஆர் எஃப்எம் உறவுகளை. பொதிகை தொன்றல் பொதிகை மலையிலிருந்து தோன்றி காற்றலையோடு காற்றாக கலந்து அங்கு கடலோரம் சென்று நதியோரம் விளையாடி கொடியோரம் தலை சீவி காற்றிலே நெளிந்து வளைந்து ஆடி வந்து எங்கள் மேனி தழுவி இல்லத்துள் நல்ல மகிழ்வை தாழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் உள்ளத்தில் நெகிழ்ச்சியையும் தருகின்றது இந்த பாடல்.

உல்லாசமாக உலகெல்லாம் ஊர்ந்து செல்லும் ஒரு உணர்வை உடலுக்கு கொடுத்ததோடு மல்லாமல் மனதுக்கு நல்ல உணர்வையும் தந்து செல்கின்றது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தொன்றல். பொதிகை தொன்றல் தினமும் மலர்ந்து வரும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றலோடு தென்றலாக வேறு நிகழ்வுகளும் கலந்து வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்பு உறவுகளே, கேட்டு சென்று மகிழ்ந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திட மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை வரிசையான MTRFM.com செல்கின்றீர்கள் தானே அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மேனியெல்லாம் புகுந்து உணர்வோடு உணர்வாக கலந்து செல்கின்ற பொதிகை தொன்றல் தருகின்ற அடுத்த பாடலையும் கேட்க ஆயத்தமாவோம்.

பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு ஆடியோடி நெளிந்து வளைந்து வந்து எங்கள் வாசலுக்கு வந்ததுமல்லாமல் எங்கள் மேனியை தழுவி இதமான இனிமையான கீதங்களை தந்து செல்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தொன்றல் அல்லவா? அந்த பொதிகை தொன்றலை நீங்கள் தினமும் கேட்டு மகிழ்ந்திட வந்துவிடுங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் அலைவரிசைகளுக்கு. அடுத்து வரும் பாடல் என்ன கூறுகின்றது என்று கேட்டு நீங்கள் செவி மடுத்துவிட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தருகின்றோம் இந்த பாடலை ஒன்றியல் தமிழ் வானொலி.

பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்ட அந்த தென்றல் ஆடி ஓடி வருகிறது என்று பார்த்தால் துள்ளி குதித்தல்லவா வந்து எங்கள் மேனியை தழுவிக்கொண்டு செல்கின்றது இல்லையா உறவுகளே? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். தந்து கொண்டிருப்பது MTR FM. இந்த வேளையில் அடுத்த பாடலையும் ஆயத்தமாக வைத்திருக்கின்றது அந்த பொதிகை தென்றல். காற்றோடு காற்றாக கலந்து வந்து எங்கள் மேனி தழுவி செல்வதற்கு கேளுங்கள் உறவுகளே.

மாலை பருவத்தில் மகிழ்ந்தோடி வந்து வாலை குமரியாக இருந்த அந்த சோலை குயில் கூறிவிட்டு சொன்ன செய்தியை கேட்டவுடன் உள்ளம் மலர்ந்து புலகாங்கிதம் அடைந்து ஊரெல்லாம் சுற்றி வரும் அந்த உணர்வினை பெற்றிருக்கும் இந்த வேளையிலே காற்றலையில் தவழ்ந்து வரும் அடுத்த பாடலையும் தயார் நிலையில் வைத்திருக்கும் முன்றியல் தமிழ் வானொலி கலந்து விடுகின்றது காற்றலையில் தவழ்ந்து வருகின்றது பொதிகை தென்றலுடன் தழுவி செல்வதற்கு உங்கள் மேனியை.

நதியில் ஆடும் பூவனம். அந்த பூவனத்தில் ஆடியோடி வரும் தென்றல் ஒன்று பொதிகையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காற்றோடு காற்றாக கலந்து அது பொதிகை தென்றலாகி பூந்தென்றலாகி வந்து எங்கள் வாசலில் புகுந்து வடிவாக எங்கள் மேனியை தழவி ஊர்கோலம் போக வைக்கின்றது. உள்ளமெல்லாவற்றையும் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் அல்லவா உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் போல் என்றும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது பொதிகை தென்றல். அதை தந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. உறவுகளை மொன்றியல் தமிழ் வானொலி அடுத்து தரும் பாடலும் பொதிகை தென்றல் பாடலாக பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு நதியிலே விளையாடி கொடியிலே தலை சீவி அந்த வனத்திலே உலா வந்து அந்த நறுமணத்துடன் ஓடி வந்து எங்கள் மேனியை அழகாக தழுவி இதமாக தந்து செல்லும் இந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே. இது பொதிகை தொண்டல் தரும் இனிமையான கீதங்கள், இதமான நாதங்கள். கேட்டுவிட கேட்டுவிட கோலங்கள் பலவாக வந்து எங்கள் குணங்களெல்லாம் சிறப்பாக அமைய வந்திருப்பது பொதிகை தொண்டல் அல்லவா.

மலர்ந்து மௌனமாயிருந்த அந்த மலரை பார்த்து பாய்ந்து வந்த பொதிகை தென்றல் தழுவிவிட்டு கேட்கின்றது மலரே, அந்த மௌன மொழி என்ன அதை பேசுகின்ற போது அது கூறிச் சென்றது காதல் ராகம் என்று. இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி தந்த 24 மணி நேர தமிழ் சேவையின் பொதிகை தென்றல் தந்த இசை வெள்ளம். இந்த இசை வெள்ளம் பொதிகை தென்றலாக மாறி எங்கள் மேனியெங்கும் தழுவி இன்றைய நாளை நல்ல நாளாக்கி செல்லுகின்றது என்றது திண்ணம். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. அன்பு உறவுகளே, மலர்ந்து மகிழ்ந்து நிறைவு பெறுகிறது இந்த பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் உங்களை நான் சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் வருவேன் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அன்பு உறவுகளே.

0: அனைவரும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே.
0: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருக்கீங்க. நம்ம நேயர்களும் நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். போன வாரம் அத்தப்பிள்ளை துரத்திக்கிட்டே போனீங்க.
1: நீங்க தான் துரத்துனீங்க, நான் துரத்தலங்க.
0: இந்த வாரம் என்ன கான்செப்ட்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: இந்த வாரம் வந்து கார்த்திகை தீபம் இப்ப வந்து, அதனால கார்த்திகை இந்த விளக்கு கார்த்திகை தீபங்கள் ஏத்துற பாடலா கொண்டு வந்திருக்கோம்.
2: கார்த்திகை நட்சத்திரம் வரும் அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறோம். இன்று வந்து ஒரு 27 விளக்குகள் பொருத்தி 27 நட்சத்திரங்கள் பிளானட்ஸ், அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றதனால் 27 விளக்குகள் பொருத்தினால் குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும் என்று ஐதீகம் சொல்கிறது.
0: இப்ப முதல் பாடலா என்ன பாடல் தரலாம் நீங்க இருக்கீங்க?
1: பாடலாக சவுந்தரராஜன் பாடிய பாடல் கார்த்திகை மாசமடி கல்யாண சீசனடி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலை ஒழிக்க விடுங்க, ரொம்ப ரொம்ப காலங்களாச்சு அந்த பாடல் கேட்டு.
0: இப்ப டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

0: பாட்டு உண்மையிலுமே இந்த நான் இது இந்த பாட்டை கேட்டது இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. அன்றைய பாடல்னா செல்வகுமாருங்கிறத மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டீங்க, நல்லா இருக்கு, அருமை. இதுக்கு நான் வந்து இன்றைய பாடல என்ன பாட்டை கொண்டு வரட்டும்?
1: என்ன பாடல் கொண்டு வரீங்க பாப்போம்.
0: விளக்கு வைப்போம், விளக்கு வைப்போம், குளம் விளங்க விளக்கு வைப்போம். இந்த பாட்டை கொடுக்கலாம்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க?
1: கார்த்திகை தீபம் வந்துங்க நம்ம பழனியில கார்த்திகை தீபம் விளக்கு ஏத்துவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில மலையில கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க. அதாவது சிவன் கோயில்லயும் அது வந்து தீபமா ஏத்துறாங்க, இங்க முருகனுக்கும் ஏத்துறாங்க. அது வந்து எந்த கடவுளுக்கு ஏத்துறாங்கன்றது வந்து எனக்கு அவ்வளவா சரியா தெரியல, இது அப்பா தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். சிந்தனை செல்வன் அப்பாட்டதான் விட்டுருக்குது எதா இருந்தாலும். ஏன்னா இது வந்து முருகனுக்கு உந்தனாலா சிவனுக்கு உந்ததான்னு எனக்கு அவ்வளவா இது பண்ண முடியல.
0: சரி, எந்த யாருக்கா இருந்தாலும் சரி, அத கடவுளுக்கு
1: இறைவனுக்கு. ஆமா, இறைவனுக்கு
0: அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டை நம்ம கேட்டுருவோம்.

0: அன்பு உறவுகள் இணைந்திருப்பது அன்றும் இன்றும் கார்த்திகை தீபம் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி செல்வகுமார் என்ன விளக்கேற்றாரு கேட்டுருவோம், சொல்லுங்க அடுத்து.
1: அதாவது உங்க பாடல் ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கவும் நல்லா இனிமையா இருந்தது. அடுத்த பாடல் அன்றைய பாடலாக விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை.
0: வெள்ளிக்கிழமை விளக்கேத்தனுங்களா?
1: ஆமா, வெள்ளிக்கிழமை கட்டாயம் விளக்கேத்தனுமா. அது அந்த அன்ற அந்த காலத்துல இருந்து எல்லாருமே சொல்றாங்க.
0: சார் இப்ப நீங்க வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேத்துறது இன்னும் ஏன் உருவாக்குனாங்க அந்த காலத்துல சொல்லுங்க.
1: வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு உகந்தது, அன்னைக்கு நிச்சயமா விளக்கு ஏத்தணுமா அப்படின்னு பெரியவங்க சொல்றதுதானே. அதாவது மூத்தோர் சொல்லும் வார்த்தையும் முதிர் நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு.
0: ஆமா,
1: அது வந்து முதியோர் சொல்வதை கேட்டு நடந்தாவே நம்ம சரியான தடத்துல சரியான வழியில போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வழி போட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்டு நடத்துருவோமே.
0: பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு இப்ப விளக்கு வச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பாட்டையும் அப்படியே கேட்டுருவோம் விளக்கோட.

0: இப்ப நீங்க கொடுத்த விளக்க பாட்டெல்லாம் ரொம்ப அருமை. வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வச்சாச்சு. இப்ப நீங்க நான் கொடுக்க வேண்டிய பாட்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல நீங்க சின்ன வயசுல எப்போ ஏத்திருக்கீங்க?
1: சின்ன வயசுல கோயிலுக்கு போய் ஏத்தி வச்சிருக்கேன். அப்புறம் அவங்க நம்ம கடை வச்சிருக்கும் போது டெய்லி வேலை விளக்கு பொருத்தி வச்சுட்டுதான் சாமி கும்பிட்டுட்டுதான் வேலை பார்ப்பேன். அதே மாதிரி விளக்கு ஏன் ஏத்துறாங்க கார்த்திகை தீபத்தை அன்னைக்குன்னா, பல மனசுக்குள்ள இருக்கிற இருள்கள்லாம் போகணும், இருளை போக்குது. அது மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற இருளையும் போக்கணும் அப்படிங்கறது தான் இதனுடைய கான்செப்ட். நீங்க விளக்கு ஏத்தின அனுபவத்தை சொல்லுங்க.
0: நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் அப்ப வந்து திருச்சியில எங்க அக்கா வீடு இருந்தாங்க. அப்ப திருச்சியில போய் மலைக்கோட்டை பக்கத்துல இருந்தோம். அப்ப அந்த தீபத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா விளக்கத ஏத்தி ஜெகஜோதியா இருக்கும். அத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும். நீங்க கடவுள கும்பிடாம கூட அது விளக்கேத்தது போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு கண் கவரன் காட்சியா இருக்கும். மலைக்கோட்டையை பாத்தீங்கன்னா திருச்சியில அந்த விளக்கேற்ற கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அவ்வளோ நல்ல ஒளி வட்டம் வீசும் பா. இங்கே கீழேருந்து நீங்கள் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே அந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு
1: ரம்யமான காட்சிகளாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன்
0: அதான் நான் முதல்ல நான் இப்போ சின்ன வயசில் பார்த்தது. அப்போ அந்த மலைக்கோயில் இருந்தப்போ எனக்கு ஒரு அனுபவம், ஒரு பாட்டு எனக்கு நல்லா ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீராங்கிற படம்.
1: சரிங்க,
0: அந்த பாட்டுல மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் அந்த மலைக்கோட்டை நிகழ்ச்சி என் கண்ணுக்குள்ளவாகவும் இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இப்ப அந்த மனக்கண்ணால பார்த்த அந்த பாட்டை இப்ப கேட்டுருவாங்களா?
1: கேட்டுருவாங்க.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமையா இருந்துச்சு. பாடல் கேட்கவும் நீங்க சொன்ன காட்சிகள்லாம் நினைவுக்கு வருது. அருமையா இருந்தது.
0: இப்ப அடுத்ததா கொடுக்க வேண்டிய நீங்க உங்க பாடலை கொடுங்க. விளக்க ஏத்துங்க.
1: மலை கோயில் தீபம் சொன்னீங்க, நல்லா இருந்தது பாடல்.
0: சரி,
1: இப்ப நான் அன்றைய பாடலா வந்து தீபங்கள் ஏற்றுங்கள் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அந்த பாடல் வந்து ரொம்ப பழமையான பாடல், ரொம்ப மீடியமா இருக்கும், நல்லா கேட்கறதுக்கும் ரொம்ப. இடையில வந்து அடிக்கடி ரேடியோவில எல்லாம் வராத பாடல், நல்லா இருக்கும் அந்த பாடல போடும்.
0: அதாவது வீர திருமுகன்ங்கிற படத்துல இந்த பாட்டு. இதுதானே?
1: ஆமா,
0: கரெக்டா கண்டுபிடிச்சனா?
1: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: இப்ப அந்த பாட்டை கேட்கலாங்களா?

0: இப்போ நீங்கள் கொடுத்த பாட்டு உண்மையாலுமே இதுவரைக்கும் வானொலி எந்த வானொலியும் நானும் கேட்டதில்ல, ஆனால் பாட்டு நல்லா அருமையாக இருந்துச்சுங்க.
1: திருவண்ணாமலையில் வெகு விமர்சனமாக கார்த்திகை தீபன் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. விளக்கு பொருத்தும் பொழுது குழந்தைகள் பக்கத்தில் வராமல், அருகாமையில் வராமல், கொஞ்சம் பத்திரமாக குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் விளக்கு ஏற்றுறோம் என்பது என்றால், எல்லா இறையருளுமே ஜோதி வடிவமாகத்தான் திகழ்கிறார்கள். ஜோதி வடிவம் வள்ளலார் ஜோதி வடிவம்தான் திகழ்கிறார். பல சித்தர்களும் ஜோதி வடிவமாகத்தான் இருக்கிறார்கள். ஆகையால் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட சொல்கிறார்கள் என்று என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை சொல்லிவிட்டேன்.
0: இப்ப நான் கொடுக்க வேண்டிய இன்றைய பாடல் வந்து சந்தித்த வேலையில் ரோஜா கார்த்திக் நடிச்ச படம் தீப தீப தீப தீபா அப்படின்னு பாட்டு வருங்க. சரி, பெண்கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டுன்னு அந்த காட்சியிலையும் அப்படித்தான், அந்த வீடு ஃபுல்லா வெறும் விளக்கா வச்சு அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1000 விளக்காவது இருக்குங்க. ஆனா அந்த 1000 விளக்கையும் எப்படி அவங்க எண்ணெய் ஊத்தி கரெக்டா ஒரே டைம்ல எரிய விட்டு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா எப்படி நம்ம 10 விளக்கு வீட்டுல வைக்கிறதுக்குள்ள முதல் விளக்குல தீந்து போயிருது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அருமையா இருக்கும் பாட்டு, நல்ல அருமையான பாட்டு, அந்த பாட்டை கேளுங்க, அருமையா இருக்கும்.

0: எப்படிங்க பாட்ட கேட்டீங்களா?
1: அருமையா அருமையா இருந்துச்சுங்க.
0: அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோயில்கள் ஒரு 10-20 கோயில் இருக்கு சுத்தி சுத்தி. எல்லா கோயிலையும் ஒவ்வொரு அந்த சுட்டி விளக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த விளக்குல திரிய போட்டு எண்ணெயை ஊத்தி ஒரு பாட்டில் கையில் எடுத்துட்டு திரி கையில் எடுத்துட்டு கொண்டு போய் சுட்டியும் கட்டு போய் ஒவ்வொரு விளக்கு கோயிலையும் ஒரு விளக்கு வச்சு திரிய வச்சு கொண்டு போய் எல்லாரும் ஒன்னா 10 கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குள்ள ஜாலியாக விளக்க வச்சுட்டு நல்லா பேசிக்கிட்டு நல்லா சந்தோஷமா சம்பவங்கள்லாம் அப்போ நடந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள போய் மாடியில் விளக்கு வைங்கன்னா கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நீங்க உங்க ஊர் கோயில் பக்கத்துல ஏதாவது நீங்க போய் விளக்கு வச்சீங்களா, விளக்கு ஏத்துனீங்களா?
1: கோயில்ல நாங்க வீட்டுலதாங்க அந்த நேரத்துல விளக்கு பொருத்துறது.
0: சில கோயில் மாடியெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாடி சிலையெல்லாம் சுத்தி ஒவ்வொருத்தரும் ஏறி ஏறி வைப்போம். அப்புறம் எண்ணெய் கொண்டு வரவங்கலாம் கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து கண்ணா அந்த மேல எல்லாத்துக்கும் ஊத்துறோம் அப்படிம்பாங்க. சின்ன பையன்லதான் அதெல்லாம் ஒரு 10-12 இருக்கிறப்ப இதெல்லாம் நடந்தது, அந்த சம்பவம் ஞாபகத்துல இருக்கு. இப்ப நீங்க உங்க பாட்டை சொல்லுங்க.
1: சூதாட்டம் படத்துல வந்து விளக்கேத்தி வைக்கிறேன் விடிய விடிய ஏறியட்டும், சுசிலாமா பாடிய பாடல்.
0: விளக்கேத்தி வச்சா விடிய விடிய ஏறிட்டு நீங்க தான் எண்ணெயை ஊத்த மாட்டேங்கிறீங்க, எப்படி விளக்கு விடிய விடிய ஏறியும்?
1: இல்ல இல்ல, விடிய விடிய ஏறிக்கிறது வீட்டுக்குள்ள வச்சா விடிய, வெளியே வைக்கிற விளக்கு எல்லாம் விடிய விடிய எங்க காத்தடிச்சிருப்பேன்.
0: இல்ல காத்தடிச்சாலும் எண்ணெய் ஊத்துனா தாங்க விளக்கு எரியும், நீங்க எண்ணெயை ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் விளக்கு எரியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற பாட்டு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு.

0: அருமையாக இருந்துச்சு. விளக்கேற்றி வச்சுட்டீங்க, அது விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை காலையில் அதுவாக அணைஞ்சிடும் எண்ணெய் தீந்து போனதுக்கப்புறம். நீங்கள் நான் இப்போ கொடுக்குற பாட்டு வந்து மனசெல்லாம் படத்தில் நீங்க விடிய விடிய விளக்கேத்தனால நான் கையிலேயே தீபத்தை ஏற்றிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாட்டை கேளுங்க, எப்படி கேட்டு சொல்லுங்க.
1: ஒழிக்க விடுங்கள் எம்டிஆர் உறவுகளுக்கு.

0: அருமை அருமைங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த பாடல் கேட்கவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாடலா இருந்துச்சு. கையில் தீபம் ஏத்துறதுமே.
1: இப்ப இந்த பாட்டுமே இப்ப புது பாட்டு தான், ஆனா அதிகம் காற்றலைக்கு இந்த பாட்டும் வந்திருக்காது. இப்ப நீங்க நிகழ்ச்சியின் நிறைவாக என்ன பாட்டு கொடுக்குறீங்க?
0: நிறைவான பாடல் வந்து சாந்தி அப்படிங்கிற படத்துல வந்து செந்தூர் முருகன் கோவிலிலே.
1: முருகன் கோயிலுக்கு போயிட்டீங்க கடைசி?
0: முருகன் கோயிலுக்கு, ஆமா கடைசி முருகன் கோயில்.
1: முருகன் கோயிலுக்கு தானே வந்து?
0: ஆமா,
1: நீங்க தீபத்தை ஏத்துறீங்க.
0: தீபத்தை ஏத்துறேன்.
1: சரிங்க,
0: நீங்க தான் கோயிலுக்கு போக சொல்றீங்களா? அதான் கோயிலுக்கு போயிருங்க.
1: ஓ, அதுக்காக கோயிலுக்கு வந்துட்டீங்க?
0: ஆமா, கோயிலுக்கு போயாச்சு.
1: நல்லது நல்லது, நான் சொன்னதையும் கேட்டு நீங்க கோயிலுக்கு வந்தீங்க பாருங்க. அதுக்கே
0: நிச்சயமா நிச்சயம்.
1: இப்ப வந்து அந்த கோயில்ல முருகன் கோயில், செந்தூர் முருகன் கோயில் பாட்ட கேட்டுருவோம்.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.